0: பாப்பா நிறைய நீ நான் நான் ஒரு ரூபாய் ஓட போன் இது அந்த தாத்தா
1: Ya mani.

கொத்தேமிதான ஓராயும் அந்தனான் மெவுடி எஃப்எம் 89.9 கொசுவசன பெந்தோரா தேத கொரான இருக்காய் தேசி மெத்தியறியாவும் மேகுணையன பெந்தாயிருக்கின் தான் பெஸ் அரிய காய்ச்சி போமெனையெறாவு நடத்தை மொங்கை தெப்பி மேவத மெனிசி மீன் தேவாய்சுவா தெப்பி மேவத மெனிசி மீன் வானுவன் தியானுண்டாவா கேய் மீன் பெருவாய்வா தியானுண்டாயின மென்னம் தப்பன கொங்குரா மெய்ய யோசன தேமத்தொண்டை தான கொர கவுசூசன கோயம்கே கை தேமத்தொமன் சுவை தவுராய் அரா சபௌதகாரன் மேவாக்கே நனந்தே தெவிகே போவையு ஐயரேசன கக்கமேவுரடி கண் கௌசி மெத்தாரன் தப்ப குரடிக்கு அனநின்னகோ அப்பெம்மையு அனநியக்கியசனி கக்க தவுராய் புக்கிம் தான்னனினி காரங்கின் கக்கமேவு பனாயக்கே அனுக்க கௌசி மெத்தா இனனன் கரவன்ன கொசுப்பங்கம் நனந்தை நாபங்கையோ ஐயரே குயன கொசுப்பமேங்கரோனை இயான் மெவுரி எஃப்எம் 89.9 தேங்காத்தக மெவுரிய மைத்திருத்தரு நகுயம் மெந்தம் தப்பன கௌசுமா கமையை டிக்கின கோயம் குய கொத்தையுமெத்துவன் ரோரோனை நோங்குறா மெய்யோனி பேம் தக்க குயத்து சமக்குறி மெய்யோனி பேம் கிய தோ கௌசுமா கன பங்கையின் தொகர பேம் தேங்காபங்கையோ மெய்யோன் தப்பஸ் குயனின் ionna pekien tianondaina merawa kyoisenanu kuni kiripas kona meuri inananta meruan maitero torun deinga pongayu are poninga pongin namui kepo de tamani pong a menamta pane kongora meyisena deitano kara ka usu sikia kona urenga are anteinga pong na peyu a sena kona kona kona menga kameu kondongora kanwan ana kaisu wan powi ne mania pe kena kaisu wan po wena kata pi meten wan mania pen me ngata pu apera kiripes are na waki inte pong ai yun te awat pu ina ai de ka ka pai sia tapi em ke te ropa kona kona nungura roi kan wan ana moni pong ni po wi ana mania pen me ngata pu apera kiripes me yam po ai de terano ko kan wan te tangai na yu me gan nen ko yan to yan ko kain te takai nga pong ke taka to ka pi ni mete moi darin dani pu tenga ponga yo na tehi metan pon ma ki mai kai ni ka meo ko meta pe kora a uri ne dine itara ni suwa a sa kona na pani kana ko ikata no ata ipokin na ko ye ta monta ipokin tenga ponga yo rana ki me ta wan kan wan te pong